உள்ளாக்கோட் உள்ளாட்டியாவுக்கு சுகசிமா அண்ணா குள்ளர் மிக்னாலும் மெட்டில்லுசி தமானே கலுனி சிபிசி ஓகே தத்து மினால கவட்டி கிட்டில்லுசி உள்ளுமே June 22, 2026 உள்ள மெட்டில்லுகும் உவங்க கட்டி வலிசான பேபிக் இக்க யொட்டிகில்லுகு கிறிஸ் பூலியா பூலூஜி Pulia. Ketunga so pigis tamane kalun ni kajan at tak isimay na tayo may loo kami pinasawa so nung wani na tayo yung bimi. Sibat tapi may ano kayo kulu yung alo at yung kisya ni kajan at yun ni rumiti mi kano kami. Ila suli tayo may ito yung natok. Tayo ko na alo tuli mga tiyad ula kutiya kasi man na 9.25 ko kasi nga ni tabanin ni alam itilo tatunga so pigisi. Tee mä seipä minkä kalalan meippat sieltöön piipä löytysä soloa tillukitään sivulletti John Main tuossa minkin jäkätti kuten valikalli oppi mikä tämän nakaloo tillukit kannuittu lormangat ammulaa perijaulaa tunni tamani ukiottatte miila nekkiit sunatuin jäkitty juuti johtalammatta kannuttuu koto valia mangat helii kannuk apasukta olongan Ammattaa, kun näkee jonkun lähemmä jäipitin nungak, tuossa saakotta pammat, tänne tuossa vikinia rillutiko. Ammalo, Alianit Arts Festival, taikko, että kokonaan, että kattotupi junnamningin nik, nijö.